ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மயிலாபுரியில். பாடியிருப்பவர் ஸ்ரீ ராஜாராம் ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கணே கணே கிருபா சித்தா காமத்தோபவிவர்ஜிதா காராத்யத்திபசம்ஸ்துத்யா காராதிரசவர்ஜிதா கணிகார்ச்சன சுப்ரீதா கணி

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஹ மூடபாபவினிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஹ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஹ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்த

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: அத த்வாவிம்சோத்யாய சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணய பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனய சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசி சுத்த சத்வ்ரதி திருட நிச்சய பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதம் புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய பிரசாரோபி பிரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் சுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா கிஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஶ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு சர்வாசு நச்சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ருஷ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யேஹாசு விநஶ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் ஃபலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ திருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத் யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடி குணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தம் நிவத்தம் பேதத்தோ த்விதம் த்விஜா பிரவத்தம் பீடபூஜா சர்வாபீஷ்ட பிரதாபுவி பாத்திரேனைவ பிரவர்த்தஸ்து சர்வபூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே பிரதக்ருஹே கரபூஜா நிவத்தம் ஸ்வபோஜ்யம் தூ நிவேதயேத் நிவத்தம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

அதிச்சந்தசாச்சந்தாசேந்திரியங்க்ஷத்ரமிந்த்ரேவயோ ததத்வசுவனேவசுதேயஸ்யவேதுயஜா.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

யஜமானாய ஹி கும்சாயை தேவஸ்ருதிமான் பிரவபா இதி தேவஸ்ருத்யே வைநாத் பிரவபத ஸ்வஸ்யுத்தரம் வசீயதி ஸ்வஸ்யா ஆத்ய யஜ்ஞஸ்யோதிருதமசீயேதி வா ஏததாஹாபோ மாமாதரஃ சூதயந்தி ஸ்யாபோ ஹி யஜ்ஞோ கிருதேன மாகிருதத்வஃ புனந்திதி தேவதாரிதேவாத்மானம் பாவஜதே விஷ்ணும் ரித்ரம் பிரவஹந்து தேவீரிதி யதேவாஸ்ய ரித்ரமமேத்யமாத்மானம் சமலம் ததஸ்மாததி பிரவஹந்துத்திக்யஃ சுசிரா பூதேமீதி சுசிரேவாப்யோயத்யோமேத்ய பூத புதேத்தி ஹவிர்வைதீக்ஷிதோ யதா வை ஹவிர்யஜுஷா ப்ரோக்ஷத்யதபவதி யஜுஷா ஸ்வப்னதாஜா ஹவிரேவை நமகரந்த

ஆஞ்சதேபூலயாஹி மனஷ்யாஞ்சதே தக்ஷிணம் பூர்வமாந்தே சவ்யகும் ஹி பூர்வம் மனஷ்யாஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் ஹி மனஷ்யாஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் ஹி மனஷ்யாஞ்சதா இந்திரோ வை வித்ரமஹந்தஸ்ய கனீனிகா.

ஜாமீவேஷ்யாத்மானஸ்லாவாபவதி தஸ்மாத் க்ருஷ்டோ இந்திராய வா ஏஷ ப்ரேப்ஸம் தட்சிணாம் சேந்திரஸ்ய ச ஹலுவாத் ஏதத் யோனிமால ப்ரதக்ஷிணயா சாத்மானமதோ ச யோனிமேவ யஜ்ஞஸ்ய ஆத்மானமாலபதே ூமியமுபந்தி கிருஷ்ணமேவே சமர்யதி யஜுஷா தண்டூயத்தை யஜுஷா ஹி மனுஷ்யா.

சர்வா தேவதா விஷ்ணுர் யஜ்ஞோ தேவதாஶ்சைவ யஜ்ஞம் சாலத்த சரஸ்வதி மனோச்சவாக்யந்தவ்யா ஆவாத்வை சரஸ்வதி வாசா யஜ்ஞஸ்தந்தகோ வாசைவ யஜ்ஞகும் சந்தனோதி பார்ஹஸ்பத்யா மனோச்சவாக்யந்தவ்யா ஸ்பதிர்ப்ரஹ்மணா யஜ்ஞஸ்தகும் ஹிதோ ப்ரஹ்மணைவ யஜ்ஞகும் சந்ததாதி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மாதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தர்த்தம் சத்தா ரூப.
2: பிராணாராமம் பிராணஹ சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ
3: வேறொரு
2: பதார்த்தினுடைய
3: விசேஷம் மன ஆனந்தம், மன ஆனந்தம்
2: மனசியானந்த
3: மனசேவா ஆனந்தம் இத்துக்கே மனசா இது மனக்கரணக ஆனந்த மனசி இது வக்தவியம் கதம் எவம் பாஷ்யகாரை லிகிதம் இது அத்த ஏ லிகந்தி சரீரே சுகம் இது வத ஔபச்சாரிக சப்தமிய அதிகரணத்து நிர்தேசம் பாஷ்யே இது ஔபச்சாரிக இது பாஷ்யகாரை ஔபச்சாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்த இத்யேவ விவக்ஷ மனக்கரணகத்துவவிவக்ஷாயாம் ததைவ பவதி. பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்யதே கலு, சரீரே சுகம் ந ஆத்மன்யோ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்.
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் ப்ரகிருதிஹ உச்யதே,
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ ப்ரகிருதிஹ உச்யதே. இப்போ பதத்ரயம் லப்தம், ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹ கதனாய.
2: மனசப்தேனந்திதம்பரப்பிரகிருதிரேவ்யே
3: ஆகாசப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததா ச ஸ்ருயதே யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்,
3: சாமானாதிகரணேன பிரயோகம் அஸ்தி அயம் ஆகாஷம் ஆனந்தஹ இதி. தரி ஆகாசப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்தப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி அஸ்தி. கோ ஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ ப்ராண்யாத் ஏதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் ஒரு வாக்கியம். அந்யாத் தெரியுமா, அந்யாத் அநிதி அநிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவர்த்தா ஸ்வசிதி பிராணிதி அநிதி சேஷ்டதே இத்தியர்த்தேபி அநிதி இது அஸ்தி. அந்யாத் கஹ சேஷ்டேதா கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் தததீனம் இது. ஏதேஷ ஆகாச ஆனந்த நஸ்யாத் ஆகாஷா ஆனந்தா இது ஏகைவ பதார்த்தா ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது நஸ்யாத் அர்த்தம். பரமாத்மா இது நஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியவம் அந்தலோகத்துல ஸ்ருதே தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாத போனால் கிம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்த எதேஷ ஆகாஷா ஆனந்தா நஸ்யாத் ஆகாஷா ஆனந்தான்னு ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால ஆகாஷத் ஆ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஹ மூடபாபவினிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஹ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஹ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபின்னகஹ மூலவாதாதிரோகக்னோ மூலர்க்ஷாரப்த

ருதிரூஷிதம் கிருத்திவாசசமவியமாத்மா ராமபராயணம் மௌனமுதிராபராதீன சனகாஜேசமாவிரம் அன்னைச்சமுனிர்வேரம் விஷ்ணாதி சதா சேவிதம் நாகயஜோபவீதினம் ரிஷபாந்திகம் ஞானானந்தமயம் மேதா தட்சிணாமூர்த்தி சத்குரும் சோஹமஸ்மீதி சததம் ஆச்சாரியம் ஜகதாம் சிவம் பூதிவியாபாண்டுராங்கசிசகலதரோ ஜானமுத்ராட்சமாலா வீணாபுஸ்தைர்விராஜத்கரகமலதரோ யோகபட்டாபிராமஹ வியாக்யாபீடே நிஷண்ணஃ சகல முனிவரை சேவிதஃ சுப்ரசன்னஃ சவ்யாழஃ கிருத்திவாசாஃ சததமவது மாம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 90. தேங்க்யூ.

0: சம்பாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயஹ சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயஹ பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அகிராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வதஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயா அதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுதநிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவநைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி ப்ரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ததஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்தம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹம் யதா கதம் சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தானி யாவந்தி லோகேஷு ப்ரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தானி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபினமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயாத்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிஜிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜானசம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தானாம் நிவத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதாபுவி பாத்ரேனைவ ப்ரவர்த்தஸ்து சர்வபூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ ஓம்
2: ஓம் நமஃ சிவாய.

0: இதி த்ரிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய், இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா ஹஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கல் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஆஞ்சதே தட்சிணம் பூர்வமாந்தே சவ்யதும் பூர்வம் மனஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் விமனஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் விமனஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை விருத்ரமஹந்தஸ்ய கனீனிகா.

பவித்திரம் பவித்திரமானம் பாவயதி அோத்தோ இமே பிராணான் பிராணோ பானோ வ்யானோ யாவானே வாத்யாத்மாதம் பாவயதி சப்தபிஹ் பாவயதி சப்தவை சந்தாகுந்தி சந்தோ விரேவைனம் பாவயத்யதோ ப்ரஹ்மவை சந்தாகம் சித்ப்ரஹ்மணைவைனம் பாவயத்யேக விகும்சத்யா பாவயதி தசஹத்யா அங்குலயோ தசபாத்யா ஆத்மைக விகும்சோ யாவானே வாத்யாத்மாதம் பாவயதி யாவை நைரதா அக்ஷாத்ரியத்வப்னே யத்தீக்ஷதே தேனாக்ஷைதி ஸ்ரீவிஷ்டவ்யாவர்த்ததே யாம் பிரதமாம் தீக்ஷதோ ராத்ரில் ஜகதி ஸ்வப்னேன வ்யாவர்த்ததே யாம் ப்ரதமாம் தீக்ஷிதோ வசதி யஜ்ஞந்த ஜாவரந்ததே யாகும் சோமேஹே க்ரீதே ப்ரஜாந்த ஜாயாஸ்வத்யா சத்யயா பசூகுஸ்தயா ஆகூத்யை ப்ரயுஜே அக்ன

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனசா யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸா.

ஆத்மை வஜ்ரம் பிரயச்சத்யதோ வஜ்ரமேவாத்மை பிரயச்சதி கோபீதாயாஸ்யதத்தம் பிரயச்சத்யேதாவதீஷீ இயம் வாக்ததத்யதோ ஏதாவதீஷி வாசா வீர்யம் க்ரியதே யத் புஷாதம் பிரயச்சே த்வாம் வாசம் மைத்ராவருணோ விபஜே மைத்ராவருணாய பிரயச்சதி தாதுஸ்வோ பூதே

சர்வா தேவதா விஷ்ணுர் யஜ்ஞோ தேவதாஶ்சைவ யஜ்ஞம் சாலப்த சரஸ்வதி மனோச்சவாக்யந்தவ்யா ஆவாத்வை சரஸ்வதி வாசா யஜ்ஞஸ் சந்ததோ ஆசைவ யஜ்ஞகும் சந்தனோதி பார்ஹஸ்பத்யா மனோச்சவாக்யந்தவ்யா ஜம்மணாயும்ஹிதோ ப்ரமணைவ யஜ்ஞகும் சந்ததாதி.

0: in order to perpetuate my births and deaths. So you are continuing to do that. Mari nindru ennai kedakidandanai kedakid. You have as a result destroyed me. Kedakiduttita kedakidandanai. You have destroyed me. You have cut my connection to my source. You have made me stay to the peripherals. You made me stay towards the world. You are still forcing me. However much I try, you are trying to do that. You see, this is a beautiful sentiment. This happens to all of us every day. We like to do good things, but we continue to do bad things. Our interest is one thing, our aspiration is one thing, but what we are actually doing is altogether different. Every day I get up in the morning with a firm resolve that I will read a certain pages of Tiruvachakam, let us say. But right from the morning, my mind is not there. 100 other things occupy my mind and direct my attention. And as a result, I have forgotten all about it. By the time I retire to the bed, I come to know that was a solemn resolve I had made the previous night and I have done nothing about it. So this conflict keeps on happening. So there is nothing unusual. It happens in the mind, in the lives of saints also. That's why Vaikundar in Sivajnana Bodham brings out that 12th Sutram. 12th Sutram warns even enlightened soul to be wary of the wayward working of the mind. Says, you see, you may think that you have become a Jivan Mukta, but be sure you have done that, because you may just slip. Narividvinga, you may just slip. You may go down. Therefore, in order that you do not go down, be ever wakeful, be ever conscientious of the fact that any time you can be tripped by your vasana mala. So long as your body is there, your soul is resident in the body, and so long as the body is dictating, so long as you have to pander to the needs of the body in a daily manner, you will see that it can just slip you and take you towards the vasanas. And you may be more interested in fulfilling your aspirations towards those vasanas than in trying to understand the depth of your attachment to God in the heart of your soul. So it may not happen. Therefore, please remember and take care what you do. Eppavum pai aindhezhuthu mandirathai manadhileye vaithukkol. Keep thinking of the Panjakshara all the time. Be in the holy company all the time, which will help you to create that kind of a vibration, a positive, spiritual, religious vibration, which will help you to keep peace, which will help you to keep your vasanas under control. Otherwise, you may be tripped. And thirdly, Saint Vaikundar would say, attend to Theertham and Thalam. Go as often as possible and see God there. Experience the presence of divinity in each one of these places and suffuse yourself with the spirit of that particular temple or of that holy waters, and lift yourself from the morass of your daily existence so that you can at least shed the vasanas for the time being. So these three things are very important according to Vaikundar in Sivajnana Bodham 12th Sutra. Therefore, here you see, Mari nindru ennai kedakidandanai. The word used here, kedudal, one understand. Kedakidandanai, you would say, kedakidandanai. You see, kidandanai means you are there. You become part and parcel of that particular, that attitude of yours, that you should all the time distract my attention, has been built into your very being, and that having been built into your very being, and you finding a place within me, kidandanai, you are sitting inside me, directing and misdirecting my energies outward, and so not allowing me time to think of God, or to attach myself to the holy feet of God. You are not doing that. And external danger is a danger, but internal danger is greater danger. The external danger, at least one can see, one can understand, one can experience, one can know how to ward it off, one can know how to prevent it. Because an elephant comes or a lion comes, you will know safely get out of its way in order that you are not going to be caught by it. But an internal danger, the internal enemies, the enemies within, you see, are more powerful, are more insidious, are more invidious. They can exercise a much more crushing power upon you than the external dangers. Kidakidandanai. You are inside of me, doing all this mischief inside of me. But because of the power that you are exercising, I am unable to still throw you out. Please do not think that Saint Manikya Vasagar really has not been able to do that. You see, when these saints talk, they talk for the whole humanity. When he talks like this, you and I understand. That's the kind of language you and I understand. Because it's happening to us every day. Happening to us every day. In our daily resolutions, weekly resolutions, monthly resolves, annual resolutions on the first year, new year, day, January. What all things I want to do in the course of this year. They are all forgotten the very second day of January, isn't it? These things happen because of the power of the influence of the senses. The sensory life is so strong upon us that it becomes a Herculean effort to fight it, to kind of bring it under our control and to take it along the path where we want it to travel. That's why he used the word kedakidandanai emadili madaninje. The next sentence is very easy. Therigindralam iniyonai chikkana. You see, I have understood what kind of nefarious activities that you are capable of. So hereafter, I've decided I have nothing to do with you. Here is another resolve. Saint Manika was a resolve. I'll have nothing more to do with you. I am quite sure he kept it for the next day and the very next day and all the days, but not us. So he says, "Ini unai sikkana therigindralam." Hereafter, I will not touch you. Therigindralam means I will not touch you. I'll have nothing to do with you. I'll have nothing to do with you. I am very clear in my mind. I am very firm. I will have nothing more to do with you. That's what he would say. Why? Because I have experienced something which you have not. You refuse constantly to experience, but I am constantly experiencing that. What is that? Sivanavan thiral thol mel neer nindradu kandanai. You see, Sivanavan thiral. Thiral means beautiful, handsome, broad shoulders. Thiral thol mel Sivanavan, he is the one. He says it with great amount of attachment, friendliness, of understanding. He knows him. That's why Sivanavan thiral thol mel neer nindradu kandanai aayinum. He's on his broad shoulders. Now, what do you see? You see the holy mark of vibhuti smeared all over. Now, you see that bright, lustrous vibhuti on all his shoulders. Now, you see that, but yet you refuse to accept it. But I know that. I understood it. I have seen it. Now, there's a beautiful distinction here. Neer here is tiruneeru. We take it tiruneeru. Neer nindradu. Thiral thol mel neer nindradu. Sivanavan thiral thol mel neer nindradu. Now, here he is referring particularly to his guru. Sivan here stands for Saint Manikyavasagar. He is his guru whom he met at Tiruperundurai, who took him, whose adime he became. And it is he is talking of. In Tiruvachakam, quite often the saint mixes these together. Both his guru as well as Shiva himself, because for him there is no distinction between his guru and Lord Shiva. Lord Shiva himself is his guru. Arubarat toruvan avaniil vandu aruliya perumayum. That's what he would say. Arubarat toruvan avaniil vandu aruliya perumayum. That's what he would say. So you see, Namasivaya Varga, Nadan Dal Varga, Yumepurudum in Ninjil Ningadan, Tar Gogaryanda Guru Manidan. So his first prostration is to his guru. It is his guru that he is talking of. It is his guru whom he envisions as Lord Shiva. So his guru, his broad, beautiful shoulders were full of sacred ashes besmeared. Now, but you have it on your forehead also. But why only talk of his thiral thol? The neeru nindradu, thiral tholil neeru nindradu. Why only talk about that? The beautiful explanation given by the eminent commentators here on this issue is that a true disciple does not look at the face of the guru. A true disciple does not look at the face of the Lord. A true disciple only looks at the holy feet of the Lord or the guru. He would not dare to look at his face straight as we look at the face in the straight in the eye. No, he only look at the holy feet. And even Upper Virman goes to Tillai and he goes in front of Lord Nataraja and he looks at his face, Kunitapurvumum, Kuvachabayum, Kumishirappum and things like that. He does that. But all having said that, it is not that which bothers him. He would say Now I have become your slave. I only see your holy feet, and all that I know is what I hear in my ears. And what is it that I hear in my ears? I hear you are saying, when did you come? Endru vandai nin thirukurippe. When did you come? The Lord is asking me. So I am more caught up with what I was hearing rather than what I am seeing. Endru vandai nin thirukurippe. I looked as though you were asking me, when have you come? When have you come? He's inviting you, when have you come? So you see, you don't look at the face, you look at his holy feet. And therefore, the maximum that you went up was towards the shoulders, where you saw beautiful vibhuti marks spread all on the shoulders. Now, neer kandanai aayinum nekkilai. You see, what is it that is going to see the Tiruneeru? It is the eyes. My eyes are to see the vibhuti on the shoulders. My eyes saw them. I know that they saw them, but they have not taken note of them. They have not taken note of them. Kandanai aayinum. Because if they had really taken note of them, then you would have succumbed at the bliss which you have derived by the very sight of the Lord. All that has not been happening. My mind is remaining dull witted. It's remaining stony like a kallu, and it's not moving at all. Under those circumstances, I do not think that you saw them. You never saw them. You never experienced them. If you had experienced them, it would have gone to your roots. But you apparently you have not done it. Neeru kandanaiyayinum nekkilai. Nekkilai means urugavillai. You have not melted. You're not pouring out your feelings of joy, happiness, and your eyes are not getting filled with tears. All that's not happening. I'm saying this because all this has been mentioned by saying from time to time in the various poems. Therefore, kandanaiyayinum nekkilai. You see, when you see holy ashes, you are moved. This is the experience of the great souls of the Lord, the enlightened souls who were the great disciples of Lord Shiva. Now, there was a king of Cheranadu, Cheraman Peruman. He was a great devotee of the Lord Mahadeva at Tiruvanjaikulam. The headquarters of this Cheranadu was Kodungallur. Time comes for him to assume office as the king of Kodungallur. The ministers and the Purohits and others come and tell him, my lord, come and take over the office. This king goes and consults Lord Mahadeva on Tiruvanjaikulam. It's a beautiful place. We have all been there. Please find an opportunity to go. It's a place associated with Cheraman Peruman Nayanar. Now, he takes the powers. He takes the permission of Lord Mahadeva, who tells him, all right, take over the kingdom. So an elephant is arranged for him, and he gets on top of the elephant, and he is making his way to Kodungallur from Tiruvanjaikulam, a distance of 6 kilometers. On the way, he sees somebody coming. The man was only wearing his kaupinam, and all his body was smeared with white ash. You can imagine the feeling of this Cheraman Peruman. He said, my God, here is someone, a disciple of Lord Shiva is coming, so how can I sit on my elephant? He jumps from the elephant, rushes to that man, falls at his feet, and then looks at him in awe and in wonder at the way in which this man had besmeared himself with these ashes. That man is taken unawares, that man is trembling, that man says, look, my dear, what are you doing? I am a poor washerman, I am a poor dhobi, I just now washed all the cloth in the mud, and I must be smeared with mud, white mud, that's what's happening. So why are you falling at my feet? Say, I am Adivannan, Adivannan, Adivannan, you say, Kavalipadareyum, Adivannan, and the Vedavaram, Tirunitru Vedavaram, Kandu Adivanindeen. What a beautiful sentiment. The moment I saw even something resembling the whiteness of vibhuti, then this man finds it appropriate to go and fall at the feet of that person. So, vara vedam, tirunitrai kandanai agilum nee urugavillai. You see, there are many, many episodes in 63 in the Tiruthunda Puranam of Sekhara Berman to bring out the greatness of this kind of an experience. Meipurunayanar was a small time ruler, great Sivabhakta, the man who would lay down his life the moment something happens to a Sivabhakta. Now, his His own enemy was a chap by name Muktanadan. His name Muttanadan, Muttinadan. Now this fellow wants to put an end to Meyppurul Nayanar. But he cannot defeat him in the battle, because Meyppurul Nayanar has the great grace, and he cannot be defeated in battle by on mere fight alone. So this fellow adopts a ruse. He wants to put an end to him in any case. So he dresses himself like a Shiva yogi, besmears himself with the holy ashes all over his body. Sekhar very beautifully says, Vibhuti Potukarthukku Neri Irukku. I'll come to that. And the Neri Illamal, Udal Muzhuvadhilum, and the Vibhuti, Avargal Appikkondu Avan Ulla Varran. Kaiyila Oru Sodi Vechinu Varran. He carrying a little text. And he tells the servant waiting outside, he tells him, I am coming to meet your king. I want to tell him a new agama which I have discovered. So allow me to go in. This chap first would not let him. But his master would allow him, because he is the man besmearing with holy ashes and so on. So he allows him. Now he goes in, and he goes to the very Antapuram, and he meets Meyppurul Nayanar. Tells Meyppurul Nayanar. The moment Meyppurul Nayanar sees him, he falls at his feet and then says, what an opportunity. You have come here. You are a disciple of Lord Shiva. Sivan Adiyar Lovar Ninga. Na enna seyanum? Na kekkanam. Then this man says, I am going to teach you a new agama. Is that so? How beautiful. His wife was sitting all the time by his side. He says, you please go inside. Now he was alone with this man, Muttanadan. Biding his time, he just puts his sword into the stomach of this man and injures him grievously. But the moment this comes to the notice of that Dattan is the watchman waiting outside, he goes to kill the casteless man and goes to kill him with his sword. The Meyppurul Nayanar prevents that man from doing that, saying, Datta Namar. Namar means Namavan. Nammaliyame, Namar means he is ours. Nammaalu, because all of us are wearing this holy ashes. Nammaalu, avan onnum pannidada. He doesn't matter, he did that to me. Datta Namar, he is our man. Please see, before people come to destroy him, that he is safely taken out of our kingdom and left there, and report to me. That poor Dattan takes him out of the kingdom, drops him, leaves him there, and reports to Meyppurul Nayanar, he has been safely left beyond his kingdom. Then this man dies. There is another man, another Sivan Adiyar, Amar Neetina. I am telling you these things so you know to understand what great reverence which our people, our saints had for this sacred Vibhuti. There was another man, Sivan Adiyar by name Amar Neetinayanar. Amar Neeti Nayanar. He was also a chieftain, and he had developed enmity towards another ruler of the adjoining state. They come to battle. Now, repeatedly Amar Neeti Nayanar wins the battles. Now, so this fellow adopts a similar ruse. The man's name I forget. He adopts a similar ruse. What he does is, he knows that Amar Neeti Nayanar will not attack anybody who has got the Vibhuti on his forehead. So he applies a lot of Vibhuti on his forehead and comes to battle with him. And he says, I am ready for battle. So Amar Neeti Nayanar is also ready for battle. Just as the battle is about to begin, this fellow just removes the mask from his face or the forehead. Amar Neeti Nayanar sees his head full of holy ashes. He says, my God, he is a disciple of Lord Shiva. How can I attack him? And I will not do that. So he keeps quiet. But in order that people should not say that that man attacked Amar Neeti Nayanar when he was not defending, what Amar Neeti Nayanar does, he is to make it appear as though that he is not defending, but he is trying to move in the battle. That man promptly beheads him. See, these are the kind of holy disciples of the Lord who were willing to give up their lives merely because they found that those who have come to attack them carried the Vedam, Tava Vedam, Siva Vedam associated with the Lord Shiva.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மா அதனுடைய வியாக்கியானமா இருக்கு சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தாரூபம்
3: சத்தாரூபம் இத்தியர்த்தம் சத்தாரூப
2: பிராணாராமம் பிராணஹ சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹ யஸ்ய தத் பிராணாராமம்
3: பிராண சப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே ஆகாச சப்தேன யதா சிச்சக்தி உச்சதே பிராண சப்தேனாபி சிச்சக்திரேவ உச்சதே
2: மனஹ
3: தரிஹி பிரம்ம நோச்சதே என்று சிந்தனியம் சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம சிச்சக்தினா வேறொரு பதார்த்தம் இல்லை அது பிரம்மத்தோடு சேர்ந்தது அது
2: மன ஆனந்தம் மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம் மன ஆனந்தம்
2: மன ஆனந்தம்
3: மன ஆனந்தம்
2: மன ஏவ
3: அபிஷுத அர்த்தம் வதந்தி
2: மனசிய ஆனந்த எஸ்
3: மனசி மனசியேவ
2: மனசி
3: ஏவா இல்லையா
4: மனசி ஆனந்த மனசி ஆனந்த ஆனந்த
3: ஏவகார அதிகா வர்த்தது மனசி ஆனந்த
2: மனசி ஆனந்த எஸ்
3: மனசி லிஹந்த சரீரே சுகம் இது வத உபச்சாரிக சப்தமிய அதிகரணத்து நிர்தேசம் பாஷ்யே இது உபச்சாரிக இது பாஷ்யகாரைஹி உபச்சாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்தஹ இத்யேவ விவக்ஷ மனக்கரணகத்வ விவக்ஷாயாம் ததைவ பவதி பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்யதே கலு சரீரே சுகம் ஆத்மன்யேவ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதி உச்சதே
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ பிரகிருதி உச்சதே இப்போ பதத்ரயம் லப்தம் ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹே கதனாய
4: அத்ர மனஹ இதி ஈஸ்வரஸ்ய அந்தகரணம் இதி
3: ஐவம் சத்யம் ததேவ
4: சக்தி ஹி உச்சதே
3: மனஷப்தேன சாசக் மனஷப்தேன அத்ர சா சக்தி ஹி உச்சதே இதி சர்வத்ர ந மனஷப்தேன அத்ர சா சக்தி ஹி உச்சதே தாவதே
2: ததா ஸ்ரூயதே எதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்
3: தத்ராபி ஆனந்த இதி சிதம்பர பிரகிருதி உச்சதே ஆனந்த சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே ஆகாஷ சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள் அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்
2: ததா ச ஸ்ரூயதே எதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்
3: சாமானாதிகரணேன பிரயோகம் அஸ்தி அயம் ஆகாஷ ஆனந்தஹ இதி தரி ஆகாஷ சப்தேன அபி சஹா உச்சதே ஆனந்த சப்தேன அபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி அஸ்தி கோஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் என்ற வாக்கியம் அன்யாத் தரி அன்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவ அர்த்த ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்யர்த்தேபி அனிதி இது அஸ்தி அந்யாத் கஹ சேஷ்டேதா கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் ததீனம் இது எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்த இது ஏகைவ பதார்த்த ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது ந ஸ்யாத் அர்த்தம் அவ்வளவுதான் பரமாத்மா இது ந ஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியம் அந்தலோகத்துல ஸ்ருதே தாத்பரியம் பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாத போனால் கிம் எதுவுமே நடக்காது சொல்றது இல்லையா அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான் அத்த எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத் ஆகாஷ ஆனந்தான்னு ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார் அதனால ஆகாஷ சப்தேனாபி ததேவ உச்சதே ஆனந்த சப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபி ஸ்வீகர்த்தும் சக்கியதே
2: சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்
3: சாந்தி சமர்த்தம் சாந்தியா சமர்த்தம் சாந்தி சமர்த்தம்
2: அமிர்தம் அநாதி
3: சிவத்வ சிவத்வ சம்பன்னம் சிவதா சிவதா இத்தே சாந்தி இது மங்களம் சாந்திரேவ சிவதா சிவத்வம் சிவதா சம்பன்னம் இத்தே சிவத்வ விசிஷ்டம் சிவம் இத்தர்த்த அமிர்தம்
2: அமிர்தம் அநாதி முக்தம்
3: அமிர்தம் அநாதி முக்தம் கார்த்த அநாதி முக்தா
2: சதா முக்த
3: சதா முக்தி நித்திய முக்தா இத்தே ஜீவான் வியாவர்த்தயதும்
4: சோபி
3: முக்தோ பவிஷ்யதி
4: பவிஷ்யதி பரந்து அனுக்ரஹ
3: அனுக்ரஹ வசாத் இதானீம்
4: பிராந்த முக்தஹ இதி வக்தவ்யம் அத்ர து முக்திஸ்துன ப்ராபயதே ஸ்வதஹ வரதி
3: பந்தோத்தரம் முக்தா நித்தியமுக்தோனா பந்தம் அப்பிராப்பியவ நித்தியமுக்தா. பரமாத்மா முக்தா இத்துக்தே பூர்வம் பத்தா ஆசீத் சிந்தனியம். பரமாத்ம விஷயே முக்தா முக்தா இது சப்தா ஆகச்சதி ஆகச்சதி தரி பரமாத்மா அப்படி பூர்வம் கதாச்சித் பத்தா ஆசீத் வா இது ந சிந்தனியம். நித்தியமுக்தா அநாதிமுக்தா அத்த
2: சச்சிதானந்த ரூபம் பரமாகாசஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபானந்தம் பிரம்மஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி சித்தம் மன ஆனந்தம் இத்யனேன.
3: அத்ர இந்த சிச்சக்தியே மனசுன்னு சொல்றது போல இருக்கு. மயாபி நஜ்ஞாயதி திரஷ்டவ்யம் அக்ரே ஸ்பஷ்டி பவேத் பஷ்யாமஹ. அத்ர சச்சிதானந்த ரூப பரமாகாச ரூபம் பிரம்மா சச்சிதானந்த ரூபம் பரமாகாச ரூபம் யத் பிரம்மா தத் பிரம்ம கிம் கரோதி
2: ஸ்வரூபானந்தம் மனசா
3: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி. மைய உக்தம் பூர்வமே உக்தம்.
2: பாஹ்யகரண நிரபேக்ஷ
3: பாஹ்யகரண அபேக்ஷ கிடையாது.
4: பாஹ்யகரண அபேக்ஷா நாஸ்தி இத்யுக்தே
3: பாஹ்யகரணானி ந சந்தி ஏவ ந சந்தி அபேக்ஷாபி நாஸ்தி
4: சந்தி சேத் ஏவ அபேக்ஷா நாஸ்தி இதி உக்தம்
3: சுக்தே ததா ததா விவக்ஷா நாஸ்தி இதி சிந்தயாமி. பரமாத்மனஹ பாஹ்யகரணானி ந ஸ்வீகர்த்தவ்யானி வஸ்துகத்யா ஸ்ருதிரேவ ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இத்யஸ்ய கிஞ்சித் சங்கோசகரணேபி கஷ்டித் அர்த்தா வர்த்தவே கலு. அப்படிதான் நினைக்கிறேன். பாஹ்யகரண நிரபேக்ஷம் இத்யுக்தே பாஹ்யகரண பவதாம் பிரஷ்னகஹ பாஹ்யகரண நிரபேக்ஷம் இது கதா வக்தவியம். பாஹ்யகரணானி சந்தி பரந்து அபேக்ஷா ந க்ரியதே இதி பிரசக்திரேவ நாஸ்தி ச நிரபேக்ஷம் இது கிமர்த்தம் வக்தவ்யம் இதி தத் வ்யவஹர்த்தும் சக்யதே. அஹம் கிம் சிந்தயாமி பரமாத்மனஹ பாஹ்யகரண அபேக்ஷா பாஹ்யகரணாபாவேபி ஜீவானாம் பாஹ்யகரண அபேக்ஷா அஸ்தி கலு. தரி ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா ஆனந்தானுபவாய ஆனந்தானுபவாய ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா பரமாத்மனோபி ததைவ ஸ்யாத் இதி ப்ரசக்தௌ பரமாத்மனஹ பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் சக்யதே. பரமாத்மனஹ விஷயே பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் பரமாத்மனஹ ஏவ பாஹ்யகரணானி அபேக்ஷந்தே இதி நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷ ஆனந்தஹ குத்ரசித் ப்ரசித்தம் கலு தத் பரமாத்மனோ நாஸ்தி இதி வக்தும் சக்யதே. அப்ரசக்த ப்ரதிஷேதோ நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷ ஆனந்தஹ அஸ்மாகம் அஸ்மாகம் வர்த்தது பிரசித்தா ஜீவானாம் பிரசித்தா சஹ ததா நாஸ்தி பரமாத்மனஹ இதி வக்தும் ஏவம் பிரயோகஹ சம்பவதி.
2: இதமேவ ஞாபகம் ப்ரஹ்மபாவம் ஆபன்னானாம் முக்தாத்மனாம் நிரதிசய ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் பாஹ்யகரண நிரபேக்ஷம் அந்தகரணம் அஸ்தி இதி.
3: முக்தானாமபி அந்தகரணம் அஸ்தி ஒரு ஒரு தீர்மானம் இப்போ வந்துருது. முக்தானாமபி அந்தகரணம் அஸ்தி பாஹ்யகரணம் நாஸ்தி. தத்ர கிம் ஞாபகம் கிம் பிரமாணம் இதமேவ பிரமாணம் இதமேவ ஞாபகம்
2: மன ஆனந்தம்
3: குதா பரமாத்மனஹ ஆனந்தானுபவாய ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அபேக்ஷதே. மன மனோ மத இந்திரியமாக கிருதா இல்லையான்னு பார்க்கணும். அக்ரிமேஷு தத் தத்பராணி அதிகரணானி ஆகச்சந்தி தான் ஸ்பஷ்டி பவதி. மயாபி பூர்ணம் நிச்சித்திய உச்சதே கிலோ பங்கியர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம். இதானி கிம் உக்தம் இது ஸ்பஷ்டம். பரமாத்மனஹ ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அஸ்தி இதி ஞாயதே. தர்ஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இதி லப்யதே. அன்யதா தத் பரமாத்மனா அபி நாபேக்ஷேத. சாதாரணமா எப்படி கேள்வி வரும் ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு ஸ்வரூபம் தானே ததாபி பரமாத்மனஹ அஸ்தி இதி ஞாயதே. தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே இதி. கல்பிக்க முடியாது கல்பனை பண்ணவே முடியாது. சுரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்விதான் வரும். பரந்து சுதிர் வததி மன ஆனந்தம் இது தரிஹி மனசகாரேன அனுபூயமான ஆனந்த இது வர்த்ததே. தரிஹி முக்தானாம் அபி ததைவ இது நிச்சயதும் சக்யதே.
2: அதஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
3: பிரம்ம நித்ய திருப்தம். நித்திய திருப்தத்துவம் ஏவம் ரூபேண வியாக்கியாதவ்யம். இதானிம் ஸ்பஷ்டீகிருத்த உக்தம் அந்ததோ கத்வா அயம் விஷய கஹ ஸ்பஷ்டீகிருத்தா இதானிம் பசியது ஏகா அம்சா உக்தா பாஹ்யகரண நிரபேக்ஷேண சுத்த போத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது. வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது. அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனஹ மனஹா இத்துக்தே எதுக்கும் அங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி, அந்த சிச்சக்தியை தான் மனசுல வச்சிருக்கு தெரியுது.
4: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
3: ஆனந்த சப்தேனாபி
4: சிச்சக்தி அனுபவம் எது எது மனஹாய் சிச்சதே சோ ததபி சிச்சக்தி.
3: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
4: சிச்சக்தி சமவேத சக்தி உச்சது. சிச்சக்தி சமவேத சக்தி
3: சத்யம்.
4: தர்ஹி எதி மனஹ உச்சதே
3: சக்திரேவ மனஹாயிதி. அந்யத் கிமபி மனஹ நோக்தம். இதானே பாஹ்யகரண நிரபேக்ஷண சுத்த போத சக்தி ரூபேண மனசான் போட்டிருக்கு.
4: சுத்த போத சக்தி விசேஷ விசேஷம். தர்ஹி ததபி மனஹ சமாயேன வக்தம்.
3: சமாயா இது நையாயிகானாம் ரீத்யா அஸ்தி தத்தை வக்தவ்யம் நாஸ்தி. முக்தாத்மனாம் ஈஸ்வரஸ்ய ச மனோவிசேஷ அஸ்தி. மனோவிசேஷ அஸ்தி இது வியாக்யானம். यदा अस्माकं रीत्या यादृशं मनः तादृशम् इति न चिन्तनीयम् इति कृत्वा मनोविशेषः अस्ति इत्यत्र इति नित्यतृप्तत्वस्य स्वार्थप्रयुक्तसृष्टिवैषम्यप्रसक्त्यभावसिद्धौ उपयोगमाः न तस्य कदापि इति अग्रे गतम् व्याख्यानम् अग्रे गतम्. अस्तु इदं क्रमेण स्पष्टीभवति. स्वकीयशक्त्या स्वकीयशक्त्या इत्युक्तम् பரமாத்மா சிருஜதி இத்யுக்தே ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய ப்ரயோஜனம் ப்ரயோஜனாய சிருஜதி இதி ந இதி. தரி ஸ்ருஷ்ட்யா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி. ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி. சிருஜதி இத்யுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ.
2: ஸ்வதஸ்சித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம்.
3: அநாதிபோதத்வம் இத்யஸ்ய அர்த்தம் லிகந்தி. ஸ்வதஸ்சித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம். அநாதிபோதத்வம் இது ஏகம் பதம் பிரயுக்தம் கரோ
4: ஏம் தத்ர சட்டே சர்வஜ்ஞத்வம் நித்ய திருப்தத்வம் அநாதிபோதத்வம் ஸ்வதந்திரத்வம்.
3: तत्र एका शङ्का युष्माभिः कर्तव्या. परमात्मनः धर्माः खलु उच्यन्ते. एकैकं धर्मं योजयतु. परमात्मा सर्वज्ञः, तर्हि सर्वज्ञत्वं परमात्मनि अस्ति. तर्कसङ्ग्रहवत् योजयतु.
4: परमात्मा नित्यतृप्तः, तर्हि नित्यतृप्तत्वं ब्रह्मणि
3: वर्तते.
4: एवमेव अनादि अनादिबोधत्वम् अनादिबोधः बोधरूपः.
3: अनादिबोधः परमात्मनः धर्मः सुल वेण्डिदानः. போதத்துவம் போதத்துல தானே இருக்கு. பசந்து சர்வஜ்ஞத்துவம்
2: நித்யதிருப்தத்துவம்
3: நித்யதிருப்தத்துவம்
4: அநாதிபோதஹ இதி வக்தம்.
3: அநாதிபோதஹ பரமாத்மனி சர்வஜ்ஞத்துவம் அஸ்தி நித்யதிருப்தத்துவம் அஸ்தி அநாதிபோதஹ வர்த்ததே தானே சொன்னோம். அநாதிபோதத்துவம் ஏன் வார்த்தை போட்டிருக்க. அநாதிபோதத்துவம் போதே கலு அஸ்தி இத்யுக்தே தத்ர விக்ரஹ கர்த்தவ்யம்.
2: அநாதிபோதஹ யஸ்ய
3: சஹ அநாதிபோத தஸ்ய பாவஹ அநாதிபோதத்வம் இத்யுக்தே அநாதிபோதஹ இதி அர்த்தஹ. புரியுத. அநாதிஹி போதஹ யஸ்ய சஹ இதி பஹுவ்ரீஹிம் க்ருத்வா அநாதிபோதஹ பரமாத்மா தஸ்ய பாவஹ
4: அநாதிபோதத்வம்
3: இத்யுக்தே அநாதிபோதஹ இத்யவ.
2: யத் ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் ஞானம் தத் அநாதி சித்தமேவ.
3: ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் அந்தஃகரணம் பூர்வோக்த ரீத்யா சிச்சக்தி ரூபம்.
4: சிச்சக்தி
3: பார்க்கலாம்.
2: அமிர்தம்
3: அமிர்தம் இது ஸ்ரூயதே. அமிர்தம் இத்யுக்தே கதாபி பந்தோ நாஸ்தி. சாந்தி சமிருத்தம் இத்யுக்தே நித்யா சாந்திஹி வர்த்ததே சிவத்வம் வர்த்ததே இத்யுக்தம். அனந்தரம் சம்சார தோஷ சூன்யத்துவம் உக்தம். ஏதத் சர்வம் கதம் தத்வஜானம் வினா? அஸ்மாகம் ஜீவானாம் எதா தத்வஜானம் பவதி ததா ஏவம் பவதி, சாந்திஹி பவதி, திருப்திர் பவதி, சர்வம் பவதி. தரி பரமாத்மனஹ அபி தத்வஜானம் அஸ்தி வா இத்யுக்தே அஸ்தி, கதம் அஸ்தி, நித்யம் வர்ததே. சம்சார நிவர்த்தகஸ்ய ஜானஸ்ய அநாதி சித்தத்வாதிதி. பரமாத்மனஹ சம்சார நிவர்த்திஹி சர்வதா வர்ததே இதி. ஓர்தா பரமாத்மனஹ சம்சார நிவர்த்திஹி சர்வதா வர்ததே இதி. சம்சாரஹ இத்யாயம் பதார்த்தயோ பரமாத்மனா சஹ கலு வித்யதே. சம்சார விசிஷ்ட கலு, தரி சம்சாரி இதி வக்தவ்யம். பரமாத்மா சம்சாரின்னு சொல்லக்கூடாதா? சொல்லி ஆகணுமே. ஏன்னா சம்சார விசிஷ்டச்சேத் சம்சாரி இத்தியவ இது பிரஷ்னா பவதி. சம்சாரி தானே சொல்லணும். தரி சம்சார நிவர்த்த, சம்சார நிவர்த்தி சர்வதா வர்த்ததே இது. பசியந்து அர்த்தம் பசியது.
4: சம்சார நிவர்த்தகம்
3: நம,
4: சம்சார நிவர்த்தி
3: சம்சார அனா அத அநாதி போதம் பிரம்மா, பிரம்ம அநாதி போதம். அநாதி போதம் அநாதி போதா யஸ்ய தத் தத் அநாதி போதம். அநாதியான தத்துவஜானம் அது அநாதியா இருக்கு, பிரம்மத்தில் இருக்குன்னு வந்துருத்துவம். இதஞ்ச ஞானம் கீதம் சம்சார நிவர்த்தகம், சம்சார நிவர்த்தகமான ஞானம் அநாதியா இருக்கு. சரி சம்சார லேபா கதாபி ந ஜாதா. இது கிருத்வா ஞானஸ்ய அநாதி சித்தத்வா. பசந்து நித்ய நிவர்த்த சம்சார தோஷம்.
4: சம்சார தோஷம் நித்யம் நிவர்த்த
3: நிவர்த்தம் கதாபி நாஸ்தி அர்த்தம். சம்சார தோஷோ நாஸ்தி, சம்சாரஹ நாஸ்தி இது நோக்தம். சம்சார தோஷோ நாஸ்தி, தரி சம்சார நிவர்த்தி இத்தியபி கேனாபிப்ராயேன வக்தவ்யா? சம்சாரஸ்ய நிவர்த்திர்னா சம்சார பிரயுக்தஹ தோஷோ நாஸ்தி இத்யர்த்தே. சம்சாரம் அங்கேயே இருக்கட்டும். தத்ப்ரய சம்சாரி இது கதா வியவஹாரா? சம்சாரி இது சம்பந்த விசேஷேண லோகே பகுத்ர இனி பிரத்யஹ சம்பந்த விசேஷேணையோ வக்தவ்யா. தனீ இது கா உச்சதே? தனம் அஸ்ய அஸ்தி. விக்கிரஹஸ்து கதம் விக்கிரஹ கதம் வக்தவ்யா? தனம் அஸ்ய அஸ்தி இது தனீ. அவ்வளவுதான். தனம் அஸ்ய அஸ்தி இத்யுக்தே குர்தா சம்பந்த விசேஷேண ஏன கேனசித் சம்பந்தேன ந ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனீ இது வியவஹாரான தூ சயோகேன. கையில் வச்சுருக்க காஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தசிய அவனுடைய கையில் வருது டெய்லி, பரந்து தஸ்ய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம்.
4: சஹ தனிகா இதி பதிரணவர்
3: தனி இதி வியவஹாரோ நாஸ்தி. சஹ பிரகாரந்திரண கரிதாஜி தனிக ஸ்யாத் தான்யத. இதனால தனியும் சொல்ல முடியாது இல்லையா? இது ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் நாஸ்தி. அப்ப தனி இது எப்போ வியவஹாரம்னா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் எஸ்ய வர்த்ததே சைவ தனி இது வியவஹரியதே. அந்த மாதிரி அது சில இடத்துல சஞ்சோகமா இருக்கலாம். மயா சயோக குத்தராபி சயோக சம்பந்தேன இனி பிரத்யா கதாபி நபவதி நோச்சதே ஸ்தல விசேஷேன ஸ்தல விசேஷ அனுசாரேன. அந்த மாதிரி சம்சாரி இது கதா வியவஹாரம் சம்சாரேன சம்பந்தோ வர்த்ததே இத்தேதாவன் மாத்திரேன சம்சாரி இதுனா தத்பிரயுக்த ராகத்வேஷ இச்சா மோகாதி கோபா கோ இத தோஷாஹ பவந்தி சத் சம்சாரி சம்சார அஸ்தி தாவதேவ. சுஸ்வாமி பாவேன இத்தபி ஏன சம்பந்தேன இது இப்படி வருமோ அந்த தேன சம்பந்தேன சம்சார அஸ்தி சேத் சம்சாரி இது. தரி பரமாத்மனி சம்சார சம்பந்த அஸ்தி தஸ்ய சரீரமே சம்சார அஸ்து நாம ததாபி பரமாத்மா சம்சாரி இது நாஸ்தி. குதஹ ஸ்வஸ்வரூபம் புரிஞ்சின்றிருக்க ஸ்வஸ்வரூப ஞானம் வினா எதா சம்சார சம்பந்தோ பவதி அப்பதான் இதெல்லாம் வரும், அதனுடைய எஃபெக்ட் வரும் இல்லைன்னா வராது. ஸ்வஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஜானம் வர்த்ததே தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம் தத்வது பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது. சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன? சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹ, லேபஹான்னு வார்த்தை அது தமிழ் வருது சம்சார லேபஹ இத்தஸ்ய ஒற்றதான் சொல்லலாம். இத்துக்கு தத்பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் பவதி சேத் அது ஒட்டுறதுன்னு அர்த்தம். அது இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான தத்துவஜானம் அநாதியாகவே இருக்கு. தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்தியபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி.
2: அந்யப்ரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன ஸ்வவசீகృత ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்த்ரியம்.
3: அஸ்து இதே ஸ்வாதந்த்ரிய விஷய அக்ரே உச்சதே.
5: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
6: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thiruneriya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
5: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
7: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.